0: தால திரியந்தி பொண்ணனு மண்டை திருக்காது அல்ல இத்தின காசு பங்கர் பத்தொந்து எட்ட ஜாதி மந்தது இத்த கிசை காரியாது பட்டத்துல நாச்சு கட்டினே மூல் பத்து உந்து
1: சீரியஸ் உண்டு ரெண்டு சார பத்தொன்பது பிறகு போன் டே பூஜை

பண்ணிட்டு பாரு. பாத்துட்டு அக்கலகே நிரந்தித்தப்பு மல்த்துண்டலா.

0: தானே பூரா ஒட்டரோட தீர் போயிடுவார தானே வஞ்சத்துல தம்பி என்ன
1: ஈ புன கொன்ற நீ புன தாய் சுதரண்டோ நீ தானே ஈ நம்ம பிலிகோ புந்தானே ஓ சுதரண்டோ குசிட்டா ஃபீலிங்டா
0: ஜஸ்ட் எ மினிட்
1: எதிர வர டேய்
0: ஓ பர்தாக தொண்டத தொண்டத ராஜு பர்தாக தொண்டத ராஜு
1: ஐயோ நெண்டக்கு என்ன அப்பனா மாரே ஏன் பர்பேனா
0: சுந்தரண்ணா
1: பக்கட பரிக்கும் தாலி லை பாத்தறுதே
0: சுதரண்ணா
1: தாக நீ ஏர் மோச ஏர் மந்தி தாலி விஷா
0: மோசத பொர்ச்சோ
1: பொர்ச்ச
0: என்ன வேணேனு யான் மனசு நிதியோ
1: நீக்கு மோச ஆத்தனதா மண்டே சன் போச்சி எங்களே கொஞ்சம் ரெட்டு ஜனக்கு சமோசா அண்ட கந்து போரு
0: ஏனா
1: சமோசா அண்ட கந்து போரு
0: கந்து கொறுக்கா கந்து கொறுக்கா அச்சி சுதரண்ணா
1: கோப்பு ஜன போய வர
0: விஷயம் நீ
1: பாடா பாடா
0: யான் கொஞ்சம் கவிதை வரத்த
1: நம்ம
0: பாட்டு பஞ்சி கத்தி அமலாப்பிந்தானே காரு அமலாப்பிந்தானே காரு
1: ஏச்சினங்கினா டயலாக் மாதா
0: அபர்ச்ச அபர்க்கா பொச பொண்ணு பலக்கு போற அல்லேதுரு லைன் ஆக்கூடு பரபு வித்தினாத் மேனரிசம் இறகி பொச பொண்ணு பலக்கு போற அல்லேதுரு லைன் ஆக்கூடு கை கொடுத்து போயின பொண்ணான மரப்பேர தின கொஞ்சம் நைன்டி ஆக்கூடு தெரிது நாக்கு கொஞ்சம் தோரபோடி எலுக்கைட்டு எஞ்சோ தாகுணும்
1: சப்ரகைட்டே போர்து நான் ஊர்ல மீனி ஆ கொஞ்சம் உள்ளத விண்ணி பெர்னர்ஸ் மீனி லாகிது எஞ்சோ
0: அவமண்டே செஞ்சு ஆர் லாகி இருந்து மண்டே செஞ்சு அரே ஸ்டூல் தீப்பி நோக்கல் இச்சேரே
1: மரல சுராதி பார்த்து டைட்டா அது பூர்த்தி நாய்
2: சுந்தரனா
0: இத்திர ஜோக் லேது தேச அபிமான
2: உக்கிரவாதி
1: உக்கிரவாத

0: அப்பகா எங்கள் எத்துது கோல்டு மெடல்
1: கொடுத்தேன்
0: கொஞ்சம் வீரத்துவம் என்னோட உண்டு ஆனால் இனித்த ஜோக்லு பர்பலா இந்தியன் பேப்பர்
2: ஏறி நம்மடவன் ஈர்ண கத்தனகா ஆஜன முடி சரி போது ஆதி சரி

பாடிட்டு முத்து புதுந்தா கூட்டிட்டு கல் புள்ளே எங்கு தள்ளு கல் புள்ளே தள்ளு விஷய மதத்து புதுந்து கட்டட்டு நல்லி புள்ளே ஏய் கூசிட்டு தள்ளி புள்ளே எங்கு தள்ளு கல் புள்ளே தள்ளு விஷய மதத்து புதுந்து கட்ட

திருநாட்டக ஆபொன்று என்ற திரு பொன்னன் திரு திருக்கரவன் பசு.

ஆண்டுதே, சிஞ்சி பொண்ணு கைட்டு யானை கொடாண்டுதே, மோலித்தே சாவித்ரி மொழி அம்மே சேர்த்து ஆவோடு யானித்தே போலு மந்திரி, அரே ஆவோடு யானித்தே போலு மந்திரி, புடு ஆவோடு யானி.